0: He hit out at Vijay and spoke about corruption allegations, challenged his version of the Sarkari Commission, and accused the TVK government of failing as far as the law and order situation is concerned and the promises made in the run-up to elections. Most significantly, Stalin has questioned the conduct of Vijay as a chief minister, saying his words and his body language must have the dignity of the office. The Tamil Nadu chief minister has clarified though, saying that his gesture was absolutely unintentional. It was accidental. He didn't mean to mock or shame anyone.
1: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிசாவை பார்த்தவங்க மிசாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிசாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே எல்லாருக்கும் அந்த மிசாவை பத்தின ஹிஸ்டரியை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
2: நீங்க முதலமைச்சர் ஆனதும் என்னை சந்திக்க என் வீட்டுக்கு வந்தீங்க. அப்ப நான் உங்க கரம் பிடிச்சு வரவேற்றேன். அப்போ நம்ம பேசும்போது நீங்க என்கிட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களை ரொம்ப விமர்சித்து பேசிட்டேன், ஐ எம் சாரி சார்னு சொன்னீங்க. அதுக்கு நான் பரவாயில்ல பிரதர், அதையெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. நீங்கள் இப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், யாரை பற்றி பேசும்போதும் அந்த கண்ணியத்தோட பேசுங்கன்னு சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க போல். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கான கண்ணியத்தோட உங்களுடைய வார்த்தைகளும் உடல் மொழியும் இருக்கணும். நாம் தான் மக்களுக்கு முன்னுதாரணம், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் வகிக்கிற பெரிய பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படணும்.

0: The law and order in Tamil Nadu is come.
1: And another murder stuns Tamil Nadu. A shocking police angle emerges in the Chinnai murder case. Hours before his death, Pradeep publicly alleged that a police inspector had threatened his life, warning him of brutal violence. Pradeep claimed that the inspector warned him of serious violence, including breaking his limbs and hacking him to death. The allegations have now triggered a sharp political attack from Udayanidhi Stalin, who demands accountability from the police. Taking direct aim at the government, he asks, do police think Vijay is a dummy, Chief Minister? And these are the reactions that we are picking up.
2: Inspector Gupta, iniki Gupta, nee na ande ungalkulla motivation irukke, neenga mari mari vettipinga na enakku or thagal varudhu, idhu mari solranga poranga varana ke sollum bodhu na ketan. Sari adana adukku aadhara adana sonnadhu irukka, na pesna record edana irukka, neenga engitta vandu sollunga kaatunga. நான் வந்து அதை வந்து இது பண்ணுறேன் சார் அப்படின்னும் போது, நீ என்ன பெரிய இதுவா சார், உயிரோடு இருந்த நான் பார்த்துடுறேன், நீ வந்து உன் கை காலை உடைச்சிருவேன், உன்னை சுட்டுடுவேன், உன்னை சுட்டு சாவடிச்சிருவேன், உன்னை வெட்டி திருச்செந்தூரில் திரும்ப போய் கரைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து இது மாதிரி சொல்லி என்னை வந்து கொலை மிரட்டல் விடுற.
1: And now the political war of words in Tamil Nadu is getting personal. DMK chief MK Stalin has hit back at Chief Minister Vijay after Vijay's remarks and George gesture in the assembly triggered a sharp response. Stalin did not just defend the DMK's history, he made it personal, recalling his own arrest and the alleged custodial torture during the emergency, including the breaking of his jaw. But Stalin's counterattack went beyond the emergency. He hit back at Vijay's corruption allegations, challenging his version of the Sarkaria Commission, and accused the TVK government of failing on law and order and election promises. Most significantly, Stalin questioned Vijay's conduct as the chief minister, saying his words and body language must have the dignity of the office of the Tamil Nadu chief minister. He clarified, in fact, the Tamil Nadu chief minister also clarified, though, saying that his gesture was unintentional and that he didn't mean to mock or shame anyone.
3: நம்ம நண்பர்கள் எது பேசினாலும் நாங்க மிசாவை பார்த்தவங்க, மிசாவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிசாவை கொண்டு வந்து விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா பெரியவர்களே, எல்லாருக்கும் அந்த மிசாவை பத்தின ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
4: நீங்க முதலமைச்சர் ஆனதும் என்னை சந்திக்க என் வீட்டுக்கு வந்தீங்க, அப்ப நான் உங்க கரம் பிடிச்சு வரவேற்றேன். அப்போ நம்ம பேசும்போது நீங்க என்கிட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களை ரொம்ப விமர்சித்து பேசிட்டேன், ஐ எம் சாரி சார்னு சொன்னீங்க. அதுக்கு நான் பரவாயில்ல பிரதர், அதையெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. நீங்கள் இப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், யாரை பற்றி பேசும்போதும் அந்த கண்ணியத்தோடு பேசுங்கன்னு சொன்னேன், அதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க போல். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கான கண்ணியத்தோட உங்களுடைய வார்த்தைகளும் உடல் மொழியும் இருக்கணும். நாம் தான் மக்களுக்கு முன்னுதாரணம், அதை மறந்துடாதீங்க. நீங்கள் வைக்கிற பெரிய பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படணும். நீங்கள் கொள்கை தலைவராக சொல்கிற அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திமுகவோட வரலாறே இதுதான். அந்த வரலாறில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு பெருமையான ஒரு விஷயந்தான். யார் என்னை குற்றப்படுத்தினாலும் வரலாறை மாற்றவே முடியாது, அது காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். சந்தேகம்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு லைப்ரரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே எல்லா ஆவணங்களும் இருக்கும். அங்கே போய் என்னுடைய போராட்ட வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், உண்மை என்னன்னு புரியும்.
5: ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் அன் ஆக்டர், ஹீ இஸ் நாட் ஸ்டடிட் பாலிட்டிக்ஸ், சம்ஹவ் ஹி ஹட் கம் டு பவர் பிகாஸ் ஆஃப் விசில். வாட் வில் அன் ஆக்டர் டூ? He has to show some scenes, acting scenes in the house. That is what he doesn't, still I think he doesn't feel that he is a chief minister, a responsible chief minister, who has a responsibility to take care of the citizens of Tamil Nadu who had voted him for power, to power. He should think of the people of Tamil Nadu. He never does all those things. His only work so far is to attack DMK. He thinks that I am elected as the chief minister to attack DMK. Funny man.
1: And shifting focus to Punjab, there's breaking news coming in. This is in regard to the claims that were made just before his death, Gulzar death case. Son's big claim on NDTV. Father cremated forcibly. That's the big claim that's